0: தாக்கிட்டு தாத்தக்க தேக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தின தகத்திரக்க தின்கின தாக்கிட்டு தாக்கிட்டு தாத்தக்க தேக்கிட்டு தாக்கிட்டு தாக்கிட்டு தின தகத்திரக்க தினகின
1: தன்னோ விஷ்ணு பிரஜோதயாத் வஜ்ரநக.